0: சார், திருநூறு பேசுறோம்.
1: He's approaching Monroe, no restrictions, 868 out.